0: சாய்க்கிறோம் கும்பாது.
1: Yo escucho la voz de los llaneros, la radio de los éxitos.